நப்பயிர் வைத்த முலாம் பூர்ணம் வைத்தமிழே அவிநாசி காசி கொண்ட பதிக்கா.